புள்ளம் தரபி கதகரிது சைனா கண்ணனாதா லப்யத்தீவது தோங்கி தி தி தி தோங்கி தி தி தம்

பத்தும் யோகரு சருகிறேயு துப்பத்தும் நன்னை லப்பிச்சரில்ல சிங்குடை புவரியல்ல ஓயினே சொத்துத்தை வால அம்முரு குவந்த கொல்ல நும்

0: மசாத பஜ்ஜி
1: ஒட்டு மிளகா கும்பிடா, அது வருது அதுக்கு மிளகா கும்பிடா
0: கும்மா. Ciò voglio rimbacciamo che è fornuto, sto tradimento non l'aveva fatto.